0: அச்சோந்தோ கோலா தீபக் டண்டுருளரா
1: எங்கோ
0: டண்டோர் பாரா கேவலரா
1: எங்கோலரா
0: அச்சோந்தோ கோலாங் வீதி துருளரா
1: எங்கோ
0: அஸ்கே தோ கரும் மந்தலரா
1: எங்கோ
0: கோலாங் விந்த விந்த கோடிங் வீதி துருளரா
1: எங்கோ
0: அச்சோன் வீத்தோர் பாரா கேவலரா
1: எங்கோ
0: அச்சோடா புப்புல் வீதி துருளரா
1: எங்கோ
0: அகாடா கங்கா வீதி துருளரா
1: எங்கோலரா
0: வீத்தோர் வீத்தோர் பிச்சா

0: ஹரிங் ஹரிங் வாட் வாய் தே பப்தோரோம் சோ இந்துலரா
1: இங்கோலரா
0: இது போதன பாட்டா இந்துலரா
1: இங்கோலே
0: சோய் பாட்ட வாய் இந்துலரா
1: இங்கோ
0: அலு பேரோ சவியாட் தாதா இந்துலரா
1: இங்கோ
0: அச்சோன் கேஞ்சாட் சே பாய் இந்துலரா
1: இங்கோ
0: ஹரிங் ஹரிங் வாய் கிருபாய் தே பொக்தோரோம் சோ இந்துலரா
1: இங்கோ
0: நமாட் சி வாரிந்த கும் தாதா இந்துலரா
1: இங்கோலரா
0: சொந்தி மட்டே பாதம் இன்ட்டு இந்துலரா
1: இங்கோ
0: அவே பா பாட்ட ஒசுர் வாந்துங்களரா
1: இங்கோ
0: புத் ஹரி வாய் கும் தாதா
1: இங்கோ
0: இந்துலரா
1: இங்கோ
0: கோல ஹரி வாய் கிருபாய் இந்துலரா
1: இங்கோ
0: அத்தே ஹரி பை கிருபாய் தே பொக்தோரோம் சோ இந்துலரா
1: இங்கோ
0: அச்சோடலயா தோ வாந்துங்களரா
1: இங்கோலரா
0: வாயோ பாராக்கே வாலே கொத்தோ
1: இங்கோ
0: அச்சோடு பேரா மாக் புந்து பாட்டவா டிந்துங்களரா
1: இங்கோ
0: ஹரி ஹரி வாந்தரம் தா.

0: வாசோர் வாசோர் பாட்டங்கோசோர் ஹந்துருளரா ஹந்தோர் பாரா கேவர்லரா
1: இங்கோலரா
0: அச்சோன் தோ கோலாதிபதி கவுந்துங்களரா
1: இங்கோ
0: ஓவோ பாரா கேவாலே
1: இங்கோ
0: அச்சோட பேர் பாட்டா ஒந்துருளரா
1: இங்கோ
0: ஹரி ஹரி வாட் பாய்.